0: துக்கும் மாந்தம்
1: போடு வீக்குதான் சீர்க்கு போகணும்
2: கவி அம்பு.